ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஸோ இந்த தீபாவளி வை ஸ்பெஷலாக மெஷர் பண்ணுறாங்கன்னு தானே நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. சென்னை நார்மலி நாய்ஸி சிட்டி தான். டிராஃபிக் இருக்குது, ஹார்ன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், மார்க்கெட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் திவாலி வந்தால் கிராக்கர் சவுண்ட் ஆட் ஆகுது. அதனால ஃபெஸ்டிவல் பீரியடில் நாய்ஸ் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு செப்பரேட்லி பார்க்க இந்த மானிட்டரிங் யூஸ்ஃபுல். 2025 ஆல்ரெடி இந்த சென்சர்ஸ் மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ரீடிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரிசர்ச்சுக்கு நார்மல் டேஸோட டேட்டா இருக்குது. இப்போ திவாலி டேட்டா வந்தால் நார்மல் சென்னை வர்சஸ் திவாலி சென்னைன்னு கம்பேர் பண்ண முடியும். விச் ஏரியாஸ் கெட் நாய்ஸர், டேயில் நாய்ஸ் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி, ரெசிடென்ட் ஏரியாஸில் என்ன பேட்டர்ன், டிராஃபிக் ஹெவி ஏரியாஸில் என்ன பேட்டர்ன், இதெல்லாம் டேட்டாவில் பார்க்க முடியும். ஸோ இந்த இயர் திவாலிக்கு எவ்வளோ கிராக்கர்ஸ் வெடித்தோம் மட்டும் இல்லை, நம்ம சிட்டி எவ்வளோ லவுட் ஆச்சுன்னு கூட மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இந்த சென்சர்ஸ் வேலை பண்ணுதுன்னு தெரியணும். ஆனால் பாட்டுக்கு அப்புறம் வி வில் பி ரைட் பேக். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പ പൊതുവാ ഉങ്ങൾക്ക് ഒരു ഡൗട്ട് വരല, ஏன் இவ்வளோ சென்சர்ஸ், 60 சென்சர்ஸ் எவ்வளோ ஏன் வச்சிருக்காங்க? ஒரு ரெண்டு சென்சர்ஸ் வச்சா பத்தாதா? சென்னை ஒரு ஸ்மால் ஏரியா இல்லை, 15 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சான்ஸ், டிஃப்ரெண்ட் நெய்பர்ஹுட்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், கொமர்ஷியல் ஏரியாஸ், டிராஃபிக் ஹெவி லொக்கேஷன்ஸ் இருக்கு, சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் லொக்கேஷன்ல நாய்ஸ் மெஷர் பண்ணிட்டு சென்னை ஃபுல்லாக எவ்வளோ நாய்ஸ்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால தான் இந்த 60 லொக்கேஷன்ஸ்ல சென்சர்ஸ் வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் ஏர்லியர் ஐஐடி மெட்ராஸ் மானிட்டரிங்ல இந்த சென்சர்ஸ் ரெசிடென்ஷியல், கொமர்ஷியல், டிராஃபிக், இண்டஸ்ட்ரியல் அண்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தாது. ஆனா ஒரு பிஸி மெயின் ரோட்ல இருக்கிற சவுண்டு, ஒரு ரெசிடென்ஷியல் சீட்ல இருக்கிற சவுண்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற சவுண்டு சேமா இருக்காதுல்ல? ஸோ சிட்டி பாட்டுக்கான

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இந்த நாய்ஸை பற்றியெல்லாம் நாம் ஏன் இவ்வளோ கவலைப்படுறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாய்ஸ்னால் ஜஸ்ட் ரொம்ப லவுடாக இருக்குதுன்னு இரிட்டேஷன் மட்டும் இல்லைங்க, கண்டினியூஸ் ஒரு எக்ஸசிவ் நாய்ஸ் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் எக்ஸசிவ் நாய்ஸ் எக்ஸ்போஷர் ஆல்சோ கனெக்டட் வித் ஹெல்த் எஃபெக்ட்ஸ். வணக்கம், வெல்கம், இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. லாங் டேர்ம் எக்ஸசிவ் நாய்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், எல்டர்லி பீப்புள், பேபிஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிற பிளேஸில் அன்னெசசரி லவுட் நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம பிரெயின் சர்டன் சவுண்ட்ஸை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணாலும் சடன் லவுட் சவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் போகும். ஒரு கிராக்கர் சடனாக வெடிக்கும் போது நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்தாலும் பிரெயின் இம்மீடியட்லி ஐயோ என்ன நடந்துச்சுன்னு அப்படியே டேர்ன் ஆகிடும்ல, பிகாஸ் சடன் சவுண்ட் கேன் ஆக்ட் ஆஸ் அ வார்னிங் சிக்னல். ஸோ சவுண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் அவர் இயர்ஸ் ஹியர், அவர் பிரெயின் கான்ஸ்டன்ட்லி ப்ரொசஸஸ் இட். ஸோ அதனால நம்ம என்ன கேட்குறோம், எவ்வளோ கேட்குறோம், எப்படி கேட்குறோம், இது எப்படி நம்மளை எஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதனால தான் சென்னையில் இந்த 60 சென்சர்ஸ் அண்ட் சவுண்ட் மேப்பிங் நடக்குது. ஸோ இப்போ அடுத்த பாட்டை மேப் பண்ணுறதுக்கான டைம், இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்டு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. வணக்கம், வெல்கம். அப்போ சென்னையில் இருக்கிற அந்த 60 சென்சர்ஸை வச்சு நம்ம சவுண்ட் மேப்பிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தட்ஸ் தி மெயின் க்வெஸ்டன். ஓகே, டேட்டா கலெக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன? அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். லாங் டேர்ம் டேட்டா இருந்தால் அத்தாரிட்டிஸ்க்கு சென்னையில் நாய்ஸ் எங்கே அதிகம், எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, என்ன டைப் ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் ஆகலாம். And this Diwali data, already collected baseline data oda compare panna mudiyum. For example, oru area la normal night la relatively quiet ah irukkala, but Diwali night la sudden spike irukkala. Another busy traffic area la normal days la noise high ah irukkala. So festival noise and everyday urban noise rendu peru separate ah understand panna mudiyum. TNPCB officials also said that in the madri extended study avangala Chennai oda noise situation ah better ah understand panni, அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டென்ஷியல் சப்போர்ட் அண்ட் மானிட்டரிங் இந்த மாதிரி சிட்டி சச்சஸ் கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் சேலத்துல எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றது. ஓகே, ஸோ சவுண்டை பத்தி எதுக்கு படிக்கிறோம், இல்லை இது எல்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்காம அதோட இன்டெப்த் என்ன சொல்றதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம் இது ஹலி எஃப்எம் 90.4, அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: சரி இப்ப நம்ம ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்ணலாம். நாம சவுண்ட கலெக்ட் பண்றதுக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு சென்சரை பத்தி பேசணும்ல. ஆனா நம்ம ஓனா ஒரு ஸ்மால் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ஈவினிங் 5 மினிட்ஸ் போன சைட்ல வச்சுட்டு ஜஸ்ட் லிசன். ஹார்ன் எவ்வளோ, பைக் சவுண்ட் எவ்வளோ, கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் எவ்வளோ, டிவி சவுண்ட் எவ்வளோ, பீப்புள் டாக்கிங் எவ்வளோ, மியூசிக், ஜென்ரேட்டர், டாக்ஸ், அண்ட் சடன்லி ஒரு கிராக்கப். நம்ம டெய்லி லைஃப்ல எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு நம்ம ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் பிரெயின் பேக்ரவுண்ட் நாய்ஸை ஃபில்டர் பண்ண லேர்ன் பண்ணிடுச்சு. பட் திவாலி நைட்ல மேபி ஃபர்ஸ்ட் டைம் வாவ், நம்ம ஏரியா இவ்வளோ லவுடாக இருக்கா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த அவேர்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். செலிப்ரேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டும்னு இல்லை, பட் செலிப்ரேஷன் பிளஸ் கன்சிடரேஷன் ரெண்டும் இருந்தால் அதுதான் பெட்டர். ஸோ எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்டர்லி பீப்புள், பேபிஸ், அனிமல்ஸ் இருக்கிற ஏரியாஸில் வால்யூம் அண்ட் டைமிங் பற்றி கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறது. இது நம்மளோட ஓன் சவுண்ட் செக்குக்கும் நம்மளோட சொந்த இயர்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது உங்களோட இயர்ஸுக்காக அடுத்த பாட்டு. இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.